0: మా కాళీమ్మ.
1: ఏందా ఉనికి పే అలగయా?
0: అమ్మా ఒరు విషయం, ప్రమాదమాన విషయం.
1: మొదలనే சொல்ல பிரமாதமானா அல்லையா என்ன? நான் சொல்றேன்.
0: அதாவது முதலாளி இனி ரெண்டு திவசம் உள்ளு.
1: அது எனக்கு தெரியும்.
0: நானே காசுன்னு சோதிச்சு.
1: அதுக்கப்புறம்
0: காசு இல்லான்னு பரஞ்சு.
1: காசு இல்லையா? ஏண்டா நீ சொல்ற?
0: அம்மா நீங்கள் கேளு, காசு இல்ல அப்புறம் உருப்படி போதுமோ?
1: உருப்படியா? என்ன உருப்படி?
0: பொண்ணு, ஒரு ஒரு பொண்ணு பிஸ்கட்.
1: பொண்ணா? நீ சொன்னது உண்மையா?
0: கண்டிப்பா உண்மைதா.
1: இது பிரமாதமான விஷயம்தா.
0: எடுத்து காசா கள்ள கடத்தா பிசினஸ் குறை உருப்படி உண்டாவும்.
1: முருகா,
0: அம்மா
1: நான் சொல்ல போற விஷயத்தை கேளு. சொன்னபடியே நீ போய் பண்ணு.
0: சொல்லம்மா.
1: உன்னோட முதலாளி கல்ஃபுக்காரனா?
0: ஆமா.
1: ரெண்டு நாள் கழிஞ்சு திரும்ப போயிடுவல்ல?
0: ஆமா.
1: ரெண்டு நாளுக்கு அப்புறம்?
0: அப்புறம்
1: அந்த முதலாளியோட வீடு
0: ஆறுமே இல்ல.
1: போய் சொல்லாதடா, உண்மைய சொல்ல.
0: அதம்மா, முதலாளியோட பொண்டாட்டி குழந்தை எல்லாரும் கல்ஃப்ல இருக்கு.
1: அது உண்மையே. அதுக்கப்புறம் சொர்ண பிஸ்கட், அந்த பிஸ்கட் எல்லாம் இங்க இருக்கும்.
0: அம்மா
1: அது வேணும், எனக்கு வேணும் தம்பி.
0: அது எங்கன?
1: நாளைக்கு உனக்கு டவுன்ல போவணுமா? அப்போ அந்த முதலாளியோட ஊரில் போய் வாடா. திரும்பி வரும்போ உன் கையில எப்படி?
0: சூப்பர் காளியம்மா, சூப்பர்.
1: டவுனில போகும்போ உன் கையில ஒரு ஒரு ஒரு பேக் இருக்கணும்.
0: தெரியம்மா, எப்பவும் போனதல்லே.
1: கெலாட்ட பண்ண கூடாது, தப்பு சொல்ல கூடாது, தப்பு பண்ண கூடாது. திரும்பி வரும்போ உன் கையில பிஸ்கட் இருக்கும்ல, அந்த சொர்ண பிஸ்கட், பொண்ணு பிஸ்கட்
0: கிடக்கும். அம்மா கவலைப்படாத, கண்டிப்பா கிடக்கும்.
1: இருக்கணும். இது காளியம்மாவோட பிசினஸ், பெரிய தங்கச்சி காளியம்மாவோட பெரிய பிசினஸ். நீ போ, சீக்கிரம் போய் வாட.